நுமை தரம் யானுய் டஃபல்யானுய் டஃபல்யாய் என்னவாய் யானுய் தரலயானுய் எரம் தினு மைதரம் யானுய் டஃபல் யானுய் டஃபல்யாய் என்னவாய் யாயொர்டனாங்கை மங்ய பம்பயுராலேவோன் மோட்டஹீலிஃபுங்க பஜல் சாலும் ஜல்ஹாய் யாயொர்டனாங்கை மங்ய பம்பயுராலேவோன் motax yelif nga ba jall salum jall khay ya xam tara nga wa ka jorak wa bawal ay yar sangu buri fi da dem lambay ya xam tara nga wa ka jorak wa bawal ya yor sangu buri fi da dem lambay o man nga nar wa mat wolof kendre ratul yaay ciitaru baadoola yeeg ñi fi sant njaay yaa mustafa yowmal xiyaamati rangleenu fay medaay miskin ya daa jooy cheikh bamba ci wam sasin ferloo nga seen rongoon yaa mat la qowaay mag yàqatul ndaw tiitatul réew mi po bég ngir muslu kadi musal nga leen yaa fii sa baay yaa tey cëgub lislaam ñu saqi ko badoo yaa tey ñagub lislaam ñu saqi ko badoo yaa jënu rëy yaa tee mburi di seen mbaar mi naay yaa boole gàllu ya boole jën yel yëpp car antal ximaadu li ahlina yaa am wilaay yaa boole gàllu ya boole jën ye yëpp car antal ximaadu li ahlina yaa am wilaay yaa boole dong yi boole bokk yëpp yu yor yàll nañ fi def ndanjaamo dundal fawi waay taalub mutil yile yaa ko yor yaa tee mu fay maa lay xambal sabtaal du fay saw nit du daay yaa mutabaabnu mutabaayomal xiyaamati bole leen nu jëmbar ya waay Moussa kalaamullahi